கிளம்பி அசிம் கே கரமே இஷ்மா அடா ரசித் நிகழ்ச்சி அச்சா வச்சு அசிம் தி பகூர் கே ப்ராடக்ட் மில் அவி அவைலபிள் ஹாஂ 14 அகஸ்ட் தக் பேக்கேஜ் ஜாரி ரஹேகா இஷ்மா ஸ்கின் பாலிஷ் கே சாத் இஷ்மா வாஷிங் பவுடர் பிச்சுக்கும் பில்குல் பிரீதி ஹாஂ